கூடு போல போல நெத்து போகுத பிக்கு காத்து தூஜே பாய் பிக்கு மாயா காரண பரமத ஃபிர கார கார பாத்து குவாய் பீஷ்மா கீர பூத ஜியோ பிதா நாம தஜ ஜாய் ஹர ஹர நாம ந சேத்தனே கர்த்தே ஆப குவாய் ஹர குருமுக கிருபா தாரியணா ஜன பிச்சடே ஆப மிலாய் ஜன நானக திஸ் பலஹாரண ஜோ சந்த குரு லாகே பாய நாம் லகே சே உபர பின் நாம ஜம்புர ஜாய் நானக பின் நாம சுகனா ஹே ஆயே கே பச்சதா ஹே சிந்தா தாவத் ரஹ கே தாமன் பயானந்த குரு பிரசாதி பூஜிய சாதன சுதி நிச்சந்த ஜினகோ பூர்வ லிக்கியா தின் பேட்டியா குரு கோவிந்த நானக சஹஜ மில் ரஹே ஹர பாயா பரமானந்த சத்குர் சேவன அப்பனா குரு சப்தி விசார சத்குரு கா பானா மன் லேன் ஹர நாம ரக உருதார் ஏத்தே உத்தே மன்னியன் ஹர நாம லகே வாபார குருமக சப சிஞாபத திசச்ச ஸ்தித சாச்ச தர்பார் சச்சா சௌதா கர்ஜ சாச்ச அந்திர பிரம பியாரோ